0: Alternative FM, nur die Ecke Megahertz.
1: தத்தா குளம் நூற மிகுண்டிக இசைந்தே ஆஹாரம் குளம் முறதஃபானா தத்தா இசைந்தே
2: ஹாது அங்கே ஹொக்கோ வர பொட சுக்ரியா
1: கொத்தவே குட குட ஹெவக்கமக்கும் எஹெம் மீஹே கெதத்தொரு அமாம்வே உஃபாவெரி வெதானே
3: அணிக்காவிஸ் முளிங் ஆ கேம் ஷோயே
4: லவ ஃபீதா
3: மீ லவ ஃபீதா மஜா மாஹோலேக குட்டு மெண்டேதி ஃபோரிகத லவதகாயக
5: மியூசிக் சேஞ்ச் மியூசிக் சேஞ்ச்
0: ஹம ஐக்கனி நூதி ஹே கே மெகாஹெர்ட்ஸ் திவ ஹே எஃப்எம் அரே
5: அபி தோ பார்ட்டி ஷுரு ஹுயி
3: ஹே அங்கர் தோகே ரேகண்டு அக்கடி ஃபனரேக ஸ்டுடியோயிங் வகுதோ

0: இன்ட்ரெஸ்டிங் ருபியா ஏதோ கொல்ல கும் டிமாக்கும் உரிதுவிங் ஏடிவியும் ஹோதம் நீங்கள்
1: නොදිහ එකෙන් මෙගහත් තිවහි FM.

பத்தல்வானேகம் தியபா மீஹும் ஹந்தா நத்தாலி கமட்டகா தியபா மீஹும் அஜாபுக ரஹ லிபுகன்னாஷி ஹமகஷ்வரும் திமன் ரஸ்கலாங்கே தியபா மீஹுங்கே மதி ஹந்தம நெதி குரவ்வா ஃபீமி அதி தியபா மீஹும் கொங்குளுனு அமல் தகட்டகா தெமிஹுன் நனிவி அஜாபுக ரஹ தியபா மீஹும் லிபுகன்னாஷே.

திமன் ரஸ்கலாங்கே ஆயத்தகங் ஈமாம் வாக்கங் கஷவதி ஏ ஆயத்தங் எ பயக்கங் ஹந்தாங் கொத்தவே ஹிந்து சஜித திருவே எவரெங்கே வெரி ரஸ்கலாங்கே ஹம்தாயகு தஸ்பி ஹக்கியாமி ஹுன்னே அதி எவரெங் கிபுரு வெரியன் நுவானதே.